0: அளவு உதே ஹதாய்
1: ஹதாய் எஃப்எம்
0: சைபர் அவகாஷே லாங்கிய ஹதகஸ்ம லைவ் எஃப்எம்

0: லங்காவே விலாவின்
1: livefm.lk
2: தியுல பிட்டியட்ட கம்புரு பிட்டியட்ட நாவல பிட்டியட்ட கல் பிட்டியட்ட www.livefm.lk www.livefm.lk

0: லங்காவிலாவின் பாந்தரது கை
1: FM.LK
2: ஸ்ரீலங்கிய ரித்மய விஸ்வேசிசாரா லைவ் FM.

0: லங்காவிலாவின் பாந்திரந்து காய்
1: live.fm.lk
2: சைபர் அவகாஷே லாங்கிய ஹதகஸ்ம live.fm.